பெட்டர் லவ் சிக்கியோகாமா வா கா அவர் வேண்டாம் மித்துர் சுமில் மித்துர் பேர் ரிஃப்ரலத்து வர ஐயா பூனே 2 2 3 1 6 4 2 9 6 5 9 9 3 சோஞ்சி போஞ்சி டுலே தா ஃபேஸ்புக்கும் அமோதல செலமட்டேன் துமில மங்க ஃபேஸ்புக்கும் ஹமர் ரத்தி தா திரகச்சேன் ரிக்ஃப்டலே எவோ பேரி தா திரகச்சேன் நம்பர் 2 உடி சாட்டன் தருன தா திரகச்சேன் 1 3 லோக்கால் யோகம் ஹோத்தனம் ஃபே ரத்து ஃபே ஹவானே ரத்து நா தபத்சி அத்தபட வோக்கலிஸ்ட் அ ஜோப் கிஸ் தி ஃபிளாக்ஸ் இப்போ ஃபேரா ஹோனிங்